லியோன் ஜேம்ஸ், சத்யா பிரகாஷ் தீமரு காந்தாஸ் எஃப்எம். Okay, 9:56, I dropped your challenge, Zoom 2.0, I spy with my little eye, something consisting of four letters, 1, 2, 3, 4.

அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நீங்கள் கேட்கின்ற நிகழ்ச்சி இனிசை மழை. வருங்பவர் தனசீலன் துரைசாமி. அருமையான தமிழ் நிகழ்ச்சி வாரந்தோறும் 6 மணியிலிருந்து 7 மணி வரை உங்கள் மிக பிடித்த வானொலி நிலையம் லோட்டஸ் FM. வணக்கம் அண்ட் கிரீட்டிங்ஸ் டு யூ ஆன் திஸ் பியூட்டிஃபுல் ஆஸ்பிஷியஸ் ஃப்ரைடே ஈவினிங். யூ ஆர் லிஸ்னிங் டு யுவர் ஃபேவரட் ரேடியோ ஸ்டேஷன் லோட்டஸ் FM அண்ட் திஸ் இஸ் இனிசை மழை வித் மீ தனசீலன் துரைசாமி. இன்றிரவு அற்புதமான நிகழ்ச்சி. முதலாவது 4வது ஆடிவெள்ளி. தென்னாப்பிரிக்காவில் ஆகஸ்ட் மாதம் மகளிர் மாதமாக கொண்டாடுகிறோம். வரும் ஞாயிற்றுக்கிழமை 9ஆம் தேதி குறிப்பாக மகளிர் தினம் நாள் சிறப்பாக கொண்டாடுகிறோம். திஸ் ஈவினிங் அன்னதர் பியூட்டிஃபுல் ப்ரோக்ராம் லைன்ட் அப் ஃபார் யூ. ஃபர்ஸ்ட்லி இட்ஸ் த 4th ஆடிவெள்ளி. And the month of August marks the celebration of all the lovely women out there. ஆகவே இன்று 6:30 மணி தமிழ் ஆசிரியர் மற்றும் உள்நாட்டு இசைக்கலைஞர் ஸ்ரீமதி வானேஸ்வரி செட்டி அவர்களோடு ஒரு அருமையான பேட்டி. இன் செலிப்ரேஷன் ஆஃப் உமன்ஸ் மந்த் அண்ட் உமன்ஸ் டே ஆன் சண்டே த 9th ஆஃப் ஆகஸ்ட் வி ஆர் இன் கான்வர்சேஷன் வித் தி எஜுகேட்டர், தமிழ் எஜுகேட்டர், லோக்கல் ஆர்டிஸ்ட் ஸ்ரீமதி வானேஸ்வரி செட்டி. டோன்ட் மிஸ் தட் கம்மிங் அப் ஆன் தி ஆஃப் அவர். இப்போது 4வது ஆடிவெள்ளி கொண்டாடுவதற்கு ஓர் அருமையான அம்மன் பாடல்.

0: മഹമായി.
1: அருமையான அம்மன் பாடல் நான்காவது ஆடி வெள்ளி கொண்டாடுவதற்கு இப்பொழுது மீண்டும் ஒரு அருமையான பாடல். இந்த பாடல் அனுப்பிறகு நம்முடைய நிதி விளக்கம்.

0: அருமையான திரைப்பட பாடல் ஆடியில் செய்தி சொல்ல. இப்பொழுது மணி 6:15 நம்முடைய நீதி விளக்கம். இட்ஸ் ஜஸ்ட் கான் 6:15 ஆன் த ப்ரோக்ராம் அண்ட் இட்ஸ் டைம் ஃபார் அவர் எத்திக்கல் சேயிங்ஸ். இன்றைய தினம் திஸ் ஈவினிங்ஸ் எத்திக்கல் சேயிங்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் உமன். ஏனென்றால் இந்த மாதம் நாங்கள் மகளிர் தினம் கொண்டாடுகிறோம். Because of the Women's Day celebration, our ethical sayings this evening is based on women. முதலாவது, ஒரு பெண்ணின் வலிமை எப்போதும் வெளிப்படையாகவோ அல்லது சத்தமாகவோ தெரிவதில்லை. சில சமயங்களில் ஒவ்வொரு புதிய நாளையும் அவள் எதிர்கொள்ளும் அந்த அமைதியான துணிச்சலே அது அடங்கி இருக்கிறது. A woman's strength is not always loud. Sometimes it's the quiet courage in which she faces each new day. மறுபடியும் பார்க்கலாம். Let's look at that. ஒரு பெண்ணின் வலிமை எப்போதும் வெளிப்படையாகவோ அல்லது சத்தமாகவோ தெரிவதில்லை. சில சமயங்களில் ஒவ்வொரு புதிய நாளையும் அவள் எதிர்கொள்ளும் அந்த அமைதியான துணிச்சலிலேயே அது அடங்கி இருக்கிறது. A woman's strength is not always loud. Sometimes it's the quiet courage in which she faces each day. அடுத்தது, வலிமையான ஒரு பெண் தன் மதிப்பை அறிவாள். ஆனால் உண்மையான ஞானம் கொண்ட பெண்ணோ மற்றவர்களின் மதிப்பையும் அறிவாள். A strong woman knows her worth, but a truly wise one also knows the worth of others. வலிமையான ஒரு பெண் தன் மதிப்பை அறிவாள். ஆனால் உண்மையான ஞானம் கொண்ட பெண்ணோ மற்றவர்களின் மதிப்பையும் அறிவாள். A strong woman knows her worth, but a truly wise one also knows the worth of others. மூன்றாவது, ஒரு பெண்ணின் இதயம் அன்பு, துணிச்சல், பொறுமை மற்றும் வலிமை ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் கொண்டிருக்க முடியும். A woman's heart can hold love, courage, patience and strength all at once. ஒரு பெண்ணின் இதயம் அன்பு, துணிச்சல், பொறுமை மற்றும் வலிமை ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் கொண்டிருக்க முடியும். A woman's heart can hold love, courage, patience and strength all at once. நான்காவது, கடைசியாவது, and lastly, தலை நிமிர்ந்து நிற்கும் ஒவ்வொரு பெண்ணின் பின்னாலும் தான் அடிபணிய மறுத்த சவால்கள் நிறைந்த ஒரு கதை இருக்கிறது. தலை நிமிர்ந்து நிற்கும் ஒவ்வொரு பெண்ணின் பின்னாலும் தான் அடிபணிய மறுத்த சவால்கள் நிறைந்த ஒரு கதை இருக்கும். Behind every woman who stands tall is a story of challenges she chose not to surrender to. மறுபடியும் இந்த விளக்கங்கள் பார்க்கலாம். Let us look at these again quickly. ஒரு பெண்ணின் வலிமை எப்போதும் வெளிப்படையாகவோ அல்லது சத்தமாகவோ தெரிவதில்லை. சில சமயங்களில் ஒவ்வொரு புதிய நாளையும் அவள் எதிர்கொள்ளும் அந்த அமைதியான துணிச்சலிலேயே அது அடங்கி இருக்கிறது. A woman's strength is not always loud. Sometimes it's the quiet courage in which she faces each new day. அடுத்தது, வலிமையான ஒரு பெண் தன் மதிப்பை அறிவாள். ஆனால் உண்மையான ஞானம் கொண்ட பெண்ணோ மற்றவர்களின் மதிப்பையும் அறிவாள். A strong woman knows her worth, but a truly wise one also knows the worth of others. மூன்றாவது, ஒரு பெண்ணின் இதயம் அன்பு, துணிச்சல், பொறுமை மற்றும் வலிமை ஆகிய அனைத்தும் ஒரே நேரத்தில் கொண்டிருக்க முடியும். A woman's heart can hold love, courage, patience and strength all at once. And கடைசியாவது, lastly, தலை நிமிர்ந்து நிற்கும் ஒவ்வொரு பெண்ணின் பின்னாலும் தான் அடிபணிய மறுத்த சவால்கள் நிறைந்த ஒரு கதை இருக்கிறது. Behind every woman who stands tall is a story of challenges she chose not to surrender to. இது உங்களுடைய நிதி விளக்கும். வரும் ஞாயிற்றுக்கிழமை எல்லா பெண்களும் மகளிர் தினம் கொண்டாடுவீர்கள். ஆகவே அனைத்து பெண்களுக்கு இனிய மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். Beautiful ethical sayings this evening based on women in celebration of Women's Month. And for this coming Sunday, the 9th of August, here's wishing all the women out there a very happy Women's Day. Remember, every single one of you are special in your own way. இப்பொழுது ஒரு விளம்பரம். விளம்பரம் ஆன பிறகு மீண்டும் இந்த நிகழ்ச்சியை தொடரலாம்.
1: You are invited to take a pledge. The Drive-By is calling on you to make a difference as we continue our sanitary pad collection drive. Commit to donating a pack of sanitary pads and help ensure that no girl is held back from her education. Send us a voice note on 071-613-7803 with your pledge. P.S. So you can send your rapid grocery delivery services to the SABC KZN 100K Masinga Road. Lotus FM. The station. Lotus FM. You're listening to Inese Marae. Fridays 6 to 7 p.m. on Lotus FM.

இன்னொரு அருமையான திரைப்பட பாடல் காதல் வந்துருச்சு. உள்நாட்டு கலைஞர் வனஸ்ரீ செட்டி பாடிய பாடல் மல்லிகை என் மன்னன் மயங்கம். இப்பொழுது மணி 6:30 நம்முடைய தமிழ் பாடம். மகளிர் மாதம் இருப்பதனால் இந்த அருமையான பாடல் கேட்டு அதனின் பொருள் கற்றுக்கொள்ளலாம். With it being Women's Month, we listen to a snippet of a very popular song and learn its meaning.

இந்த பாடலின் அர்த்தம் இன்றைய தினம் உங்களுக்கு கொடுக்கிறேன். I will give you the meaning of these lines for this song, a very popular song. You may have heard it a lot of times. So the first line, பெண்ணே நீயும் பெண்ணா, girl, you are a woman. பெண்ணே நீயும் பெண்ணா, girl, you are a woman. பெண்ணாகிய ஓவியம், you are a work of art. ஓவியம் is art. பெண்ணாக ஓவியம், you are a work of art. ரெண்டு ரெண்டு கண்ணா, ரெண்டு is two or both, கண் is eye. இரண்டு ரெண்டு கண்ணா, both your eyes or your two eyes. ஒவ்வொன்றும் காவியம், ஒவ்வொன்று is each one, and காவியம் is epic, epic or a fairy tale. ஒவ்வொன்றும் காவியம், each one is an epic or a fairy tale. ஒரு மூன்றாம் பிறையை சுற்றி, ஒரு மூன்றாம் பிறையை சுற்றி is saying circling around a slender crescent moon. Circling around a slender crescent moon. தங்கள் ஜரிகை நெய்த நெற்றி, தங்கள் ஜரிகை நெய்த நெற்றி, the beautiful gold and silver that adorns your forehead. நெற்றி is forehead, ஜரிகை is the beauty of silver and gold. பனிப்பூக்கம் தேர்தல் வைத்தால், looks beautifully adorned with all the flowers. And it goes on to say, அடி எனக்கு என்றும் வெற்றி, success is always yours. And then it goes on to say, பிரம்மன் செய்த சாதனை உன்னில் தெரிகிறது, Lord Brahma's accomplishment can be seen in you. And finally, it goes on to say, உன்னை எழுதும் போதுதான் மொழியை இனிக்கிறது, only when writing about you does language have sweetness. What beautiful words. Let's look at it again. Penne niyum penna, girl, you are a woman. Pennagi oviyam, you are a work of art, or what a work of art you are. Rende rende kanna, both your eyes,

your two eyes. ஒவ்வொன்றும் காவியம், each one an epic or a fairy tale. ஒரு மூன்றாம் பிறையை சுற்றி, it's like circling around a slender crescent moon. தங்க ஜரிகை நெய்த நெற்றி, the beautiful gold and silver that adorns your forehead. பனிப்பூக்கள் தேர்தல் வைத்தால், when it's placed with beautiful flowers, பூக்கள் or flowers. அடி உனக்கு என்றும் வெற்றி, success is always yours. வெற்றி is success and உனக்கு is yours. பிரம்மன் செய்த சாதனை உண்மையில் தெரிகிறது, Lord Brahma's accomplishment can be seen in you. And finally, it goes on to say, உன்னை எழுதும் போதுதான் மொழியை இனிக்கிறது. Only when writing about you does language have sweetness. இது உங்களுடைய தமிழ் பாடம். மீண்டும் எல்லா பெண்களுக்கு இனிய மகளிர் தினம் நல்வாழ்த்துக்கள். This was our Tamil lesson based on all you beautiful women out there. Once again, Happy Women's Day for Sunday.

0: from me. Happy Friday to you. Thank for your Isai Mother. Every Fridays, I know you will be playing all the lovely songs today. I will be listening. You take care and you drive home safe after the show. This is Sabi Nairu from Polokwane.
1: Vanakkam Dana Seelan, my dearest Anna. Thank you for an awesome show and lovely music. Om Namah Shivaya, bless you. Lots of love from Susan Woodley from PMB.
2: வணக்கம் தனசீலன் அண்ணா. அனைவருக்கும் இந்த கடைசியான ஆடிவள்ளி நல்வாழ்த்துகள். மேலும் ஜோஹானஸ்பர்கில் வாசிப்பவள் என் அம்மா ராணி பல்லே அவர்களே, நாளைக்காக இனிய பிறந்த நாள் வாழ்த்துக்கள். சிவபெருமானின் அருளும் ஆசிர்வாதம் என்றும் அவர் மேல் இருக்கட்டும். வணக்கம் தனசீலன் அண்ணா. விஷிங் எவ்ரி ஒன் எ பிளெஸ்ட் லாஸ்ட் ஆடிவள்ளி. ஆல்சோ ஐ லைக் டு டேக் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி டு விஷ் டியரஸ்ட் மாம் ராணி பல்லே ஆஃப் ஜோஹானஸ்பர்க் அ வெரி ஹாப்பி பர்த்டே ஃபார் டுமாரோ. May Lord Shiva's blessings and grace always be with her. Lots of love from Shailan and Maggie Chetty in Savannah Park.
3: Welcome, Dana Seelan. Trust you well on this Friday evening. Thank you for the Isai Mare, and also thank you for the lovely songs and the segments and the teachings of Tamil. God bless you. Happy Women's Day to all the women around the world. God's blessings. You have a lovely weekend together with your family. And I'm sending love and light to everyone on my side. Happy Women's Day. Blessings. Ranjini Reddy, Kula in Dalton.
4: Namaste, Jitanasilan. Happy Friday. Hope you had a lovely week. Glad to be in your company, enjoying the beautiful music selection, and looking forward to your teachings. Have a lovely weekend. And you take care in your
5: dream life. Welcome, Dana Seelan. Thanks for an awesome show always. Looking forward to your interview with the multi-talented local artist, Vanessa Perry Chetty. She promotes the Tamil language, culture and dance. And wishing all the phenomenal women a happy Women's Day, Molly.
6: Vanakkam Dana Seelan, thank you for always giving us the best. Absolutely beautiful golden oldie. Have a lovely evening, Mrs. Mudli Amslanga.
7: Vanakkam Brother Dana Seelan, trust you well. Enjoying your lovely music and your lessons. So proud of the Neshri. Keep up the good work, dear. Lots of love, Kina Naika.
8: அந்த செய்திகளுக்கு மிக்க மிக்க நன்றி. இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிவு பெறுகிறது. அடுத்தது செய்தி வாசிப்பவர் ட்ரேசி வேலாயுதம் அவர்கள், மேலும் தி நெக்ஸ்ட் எபிசோட் வழங்குபவர் ட்ரெவர் வில்லியம்ஸ். ஜோபர்கில் வசிக்கும் ராணிப்பிள்ளை அவர்களுக்கு இனிய இனிய நாளைக்கு நாளைய தினம் இனிய இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். ஏ வெரி ஹாப்பி பர்த்டே ஷார்ட் அவுட் கோயிங் அவுட் டு ராணிப்பிள்ளை ஆஃப் ஜோஹானஸ்பர்க் ஃபார் டுமாரோ. இந்த பாடல் உங்களுக்காக ஒளிபரப்புகிறேன். தி சாங் இஸ் ஃபார் யூ.